0: டகலக், வியட்நாமே சூனோம், இந்தியாவே முத்தா ஆதி பாஷா ராஷ்யாக் மேவன விட தம அக்ஷரமாலா வெனுவட லத்தீன் அக்ஷர பாவிதா கரணும். ஏத் போஹோ பலபேம் தர்ஜன மேத சிங்களைய தவமாத் சிய அக்காண்ட பெவேத்ம தகவுரு கரகனீமட சமத்வீ திபனும். எவனி சுந்தர பாஷாவக ஹிமிகருவான் வீமகன அப்பிட்ட அப்பி பிலிபந்தவம் ஆடம்பர வீமட புலுவா.
1: மகே சடஹன சச்சினி அப்சரா இதிரிபத் கராய்.
2: அனந்த விஸ்வய சிசாரா சனிதா சாதேய.